கணேச போக்க புரிஞ்சுக்கட. இது சங்கீத சங்கிராம போக மாத்திரம் ரகம்.

மேரி போட்டோ ஃப்ரம் த மூவி சனம் தரி கசம். ஹர்ஷவர்தன் அண்ட் மௌரா லீட்ரோஸ்க்கு நடிச்சா ஈ சப்பர் ஹிட் மூவிக்கு மியூசிக் அத்தே ஹிமேஷ் அந்தஞ்சா, நீதி மோகன், ஆகாஷா சிங் அண்ட் தர்ஷன் கல்பி ஆல்பிச்சா ஈ சப்பர் சாங் கி லிரிக்ஸ் அத்தே சமீர் கார் அந்தஞ்சாரு. மறு வீளந்த காம்பினேஷன்ல வச்சா ஈ சப்பர் சாங் கோசம் ப்ளே చేసబోతున్నాం. ఇస్ నిట్ అండ్ ఎంజాయ్.